களிப்புடன் மகிழ்ந்து கொண்டாடிடு. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், களிப்புடன் மகிழ்ந்து கொண்டாடிடு.

பாவையர்கள் குரல் ஜொலிக்க பரமதேவன் தந்துவிட்டார் இணைய வானொலி கிருபை எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை எஃப்எம்.

0: time for news.
1: நீங்கள் கடன் பெற விண்ணப்பிக்கும் போது உங்களின் பிரதான சொத்து கிரிப்ஸ்கோ ஆகக்கூடிய கிரிப்ஸ்கோ உங்களின் கடன் நம்பகத்தன்மையை தெளிவாக பிரதிபலிப்பதுடன் நிதி நிறுவனங்களிடமிருந்து இலகுவாக சிறந்த கடன் நன்மைகளை பெற உதவும். இன்றே கிரிப்டோ.எல்கேக்கு பிரவேசித்து உங்கள் கிரிப் அறிக்கையை பெற்றுக் கொள்ளுங்கள். கிரிப் ஸ்ரீலங்கா.
2: அவசர பண தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடக வைக்க வேண்டாம்.
3: அதிகபட்ச பாதுகாப்பு, உயர்ந்த மதிப்பீடு, அத்துடன் ஒரு வீதம் குறைந்த வட்டி.
4: இப்போது ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் பிஎல்சி ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையில் மட்டுமே.

0: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.
1: வணக்கம். நேரம் காலை 7 மணி. சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிறிஸ்டினா ரத்னம்.
0: தலைப்புச் செய்திகள்
2: வழங்குவது
3: உங்கள் கனவு முச்சக்கர வண்டியை இன்றே பெற அசெட் லைன் ஃபைனான்ஸ். அலையுங்கள் 0114 7100. 23 ஆண்டு கால நிகரற்ற நம்பிக்கை.
1: 11 மாவட்டங்களில் இன்று முதல் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுப்பு. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 71,000 கடந்தது. காடுகளுக்கு தீ வைக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்களை பதிவு செய்வதற்காக கால அவகாசம். வெப்பமான வானிலையினால் குழந்தைகளுக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படுவதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை. ஈரானில் உத்தியோகபூர்வமாக போரை அறிவிக்குமாறு ஈரான் சீனா வர்த்தக சபை வலியுறுத்தல். இங்கிலாந்தை வெற்றி கொண்டு அர்ஜென்டினா இம்முறையும் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டிக்கு தகுதி.
0: தலைப்புச் செய்திகள்
2: வழங்கியது
4: இங்கிலாந்தின் நோர்த்தம்டன் பல்கலைக்கழகத்தின் அனலிட்டிக்ஸ் AI மேனேஜ்மெண்ட் பட்டங்களை போது யூனிஸ்டமில். மேலதிக தகவல்களுக்கு 0676-828-7007. யூனிஸ்டம் கனவுகளை நனவாக்குகிறது.
0: உள்நாட்டு செய்திகள்
2: வழங்குவது
5: 35 வருடங்களுக்கு மேலாக நாம் கேட்டிருந்த பெயர் ஜனதா ஸ்டீல்ஸ். நமது நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்ற GI பாக்ஸ் பார், ரவுண்ட் டியூப், லிப் சேனல் அனைத்தும் தயாரிக்கப்படுவதால் ஜனதா GI டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரமிகுந்த தயாரிப்புகளே ஜனதா GI டியூப் ஆகும்.
6: உறுதியான நிறுவனத்தில் அறிவார்ந்த முதலீடு. 13 மாத கால நிலையான வைப்புகள் முதல் வடகையில் 13% மற்றும் சிரேஷ்ட பிரிஜைகளுக்கு 13.50% எனும் உயர்ந்த வட்டி. LB நிலையான வைப்புகள் அலையுங்கள் 0112-200-200.
1: மாவட்டங்களில் இன்று முதல் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த 11 மாவட்டங்களின் 63 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதன் பதில் பணிப்பாளர் கபில கண்ணங்கர தெரிவித்தார். இந்த வேலை திட்டம் 7 நாட்களுக்கு கிராம உத்தியோகத்தர் மட்டத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். சுகாதார பிரிவு உத்தியோகத்தர், போலீஸ் உத்தியோகத்தர், ராணுவ உறுப்பினர் மற்றும் சுகாதாரத்துறைகளைச் சேர்ந்த உறுப்பினர்களை கொண்ட 10 குழுக்கள் இந்த வேலை திட்டத்தில் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே நாளாந்தம் நோயாளர்கள் பதிவாகின்றமை மற்றும் நுழம்புக்கடி ஆகியவற்றை குறைப்பதற்காக காலை மற்றும் மாலை வேளைகளில் புகை மூட்டும் பணிகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்குழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் கபில கண்ணங்கர தெரிவித்தார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 71,235 பதிவாகியுள்ளது. அத்துடன் டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 49 அதிகரித்துள்ளதாகவும் டெங்குழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் 175 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ந்தும் டெங்கு அதிக அபாய வளையங்களாக பெயரிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்குழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்குழிப்பு வேலை திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு, களுத்துறை, கம்பக மாவட்டங்களை மையப்படுத்தியே இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் தலைமையிலான கேபிட்டல் மகாராஜா ஊடக வலையமைப்பு, சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு ஆகியன இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றன. டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்குழிப்பு வேலை திட்டம் கடந்த 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. தற்போதைய வெப்பமான வானிலை காரணமாக குழந்தைகளுக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படக்கூடும் என கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலை தெரிவிக்கின்றது. தலைவலி, வாந்தி மற்றும் உடல்வலி போன்ற அறிகுறிகள் ஏற்படுவதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா குறிப்பிட்டார். இத்தகைய பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக குழந்தைகளுக்கு போதுமான அளவு நீர் மற்றும் பிற இயற்கையான திரவ உணவுகளை வழங்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். காடுகளை தீ வைக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவிக்கின்றது. தற்போது பதிவாகி வரும் காட்டுத்தீ சம்பவங்கள் அதிகரித்துள்ளதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, முனராகலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலேயே காட்டுத்தீ சம்பவங்கள் அதிகமாக பதிவாவதாக வன பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சந்திப பானுகுமர தெரிவித்தார். இதுபோன்று தீ வைக்கும் நபர்கள் குறித்த தகவல்களை 1995 என்று அவசர அழைப்பு இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 1995. தீ பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவிக்கின்றது. வன பாதுகாப்பு மற்றும் தீயை கட்டுப்பாட்டுக்காக இந்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில் கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வன பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சந்திம பானுக்குமுற தெரிவித்துள்ளார். பதிவு செய்யப்படாத அனைத்து முதியோர் இல்லங்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் முதியோர் இல்லங்களை பதிவு செய்து கொள்வதற்காக செப்டம்பர் 30 வரை கால அவகாசம் வழங்கப்படுவதாக தேசிய முதியோர் செயலகம் அறிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதிக்குள் பதிவு செய்யாத முதியோர் இல்லங்களுக்கு எதிராக செப்டம்பர் 30 பின்னர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என செயலகத்தின் பணிப்பாளர் சதுர மிகிதும் கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள 459 முதியோர் இல்லங்களில் இதுவரை 148 இல்லங்கள் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய முதியோர் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. அடுத்த வருடத்தில் வடமாகாணத்தில் 6500 வீடுகளை நிர்மாணித்து வழங்க எதிர்பார்த்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் தெரிவிக்கின்றார். வவுனியாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
7: யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து மீளவும் தங்களது இடங்களுக்கு வந்து குடியேறியுள்ள மக்கள் வீடுகள் அற்று காணப்படுகின்றார்கள். இதிலே கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடுகள் வருகின்ற வருடத்திலே 6500க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த வட மாகாணத்தின் பிரதானமாக கட்டி கொடுக்கப்பட இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் டிட்வா புயலின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளால் ஏற்பட்ட வீடுகளுக்கான இழப்பீடுகள் வழங்கப்பட்டவர்கள் வீடுகளை அமைப்பதற்குரிய உதவிகளை புரிய இருக்கின்றோம். அதில் பகுதியளவில் சேதமடைந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாய் வரையும், அதே போல முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு 50 லட்சம் ரூபாய் வரையிலான கொடுப்பனைகள் வழங்கி அந்த வீடுகளை அமைத்து கொடுக்க இருக்கின்றோம்.
1: குருநாகல் நகரில் உள்ள பாடசாலை வளாகத்தில் கார் ஒன்று தீப்பிடித்து இறந்ததாகவும் இந்த சம்பவத்திற்கு 8 வயது சிறுவனை பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்து போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடொன்று கிடைத்துள்ளது. இந்த சம்பவம் குறித்த விவரங்களை தெளிவுபடுத்தி போலீசார் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். கார் ஒன்று தீப்பிடித்து எறுவதையும் அதன் அருகே சிறுவன் ஒருவன் நடந்து செல்வதை காட்டும் காணொளி ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது. குருநாகல் போலீசார் இதுகுறித்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட சிறுவன் குறித்த பாடசாலையின் மாணவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் குறித்த சிறுவன் காருக்கு தீ வைத்ததை குறிக்கும் வகையிலான நேரில் கண்ட சாட்சியங்களோ அல்லது தடயவியல் சான்றுகளோ இதுவரை எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. குருநாகல் போலீசார் இந்த சம்பவம் குறித்து நீதிமன்றத்திற்கு எடுத்துரைத்துள்ளதுடன் விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக ஊடகம்

0: ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் நம்பிக்கை நட்சத்திரங்களான ஜோ ரூட் மற்றும் ஜோப்ரா ஹாஜர் ஆகியோர் சிறப்பாக செயல்படுகின்றார்கள். இன்றைய போட்டி இங்கிலாந்தின் கார்டிஃப் மைதானத்தில் நடைபெறுகின்றது. இந்த மைதானத்தில் விளையாடிய கடைசி 3 ஒருநாள் போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இதனால் இன்றைய போட்டியிலும் இந்தியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி ஜிம்பாபேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு டெஸ்ட் 3 ஒருநாள் போட்டிகள் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகின்றது. இதில் டெஸ்ட் போட்டியில் ஜிம்பாபே வெற்றியை பெற்றுக் கொண்டது. ஒருநாள் தொடரையும் 2-1 என்ற கணக்கில் ஜிம்பாபே கைப்பற்றிக் கொண்டது. இரண்டு அணிகளுக்கும் இடையிலான 3 போட்டிகளை கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் நேற்று ஆரம்பமானது. நேற்றைய போட்டியில் ஜிம்பாபே அணி 32 ஓட்டங்களால் வெற்றியை பெற்றுக் கொண்டது. இந்த போட்டியில் முதலில் தொடுப்படுத்தாடிய ஜிம்பாபே அணி 6 விக்கெட் இழப்புக்கு 170 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 171 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு தொடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணியினால் 138 ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது. எனவே இந்த போட்டியில் வெற்றி பெற்றதால் தொடரில் 1-0 அடிப்படையில் ஜிம்பாபே அணி முன்னிலையில் காணப்படுகின்றது. சர்வதேச கிரிக்கெட் பேரவை 50 ஓவர்களை கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் T20 உலகக்கிண போட்டிகளில் சில மாற்றங்களை மேற்கொள்ள உள்ளது. இந்த மாற்றங்கள் ICC-யின் வருடாந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. 50 ஓவர்களை கொண்ட உலகக்கிண கிரிக்கெட் போட்டிகள் அடுத்த ஆண்டு தென்னாப்பிரிக்கா ஜிம்பாபேயில் இடம்பெறுகின்றன. இதில் 14 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த 14 அணிகளும் தலா 7 அணிகள் வீதம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட உள்ளன. இந்த 14 அணிகள் பங்கு பெற்றுகின்ற போட்டிகள் முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, சூப்பர் 7 சுற்று என்று 3 சுற்றுகளாக நடத்தப்பட உள்ளது. தகுதி பெற்றுள்ள 14 அணிகள் கடைசி 3 இடங்களை பிடித்திருக்கின்ற அணிகளுக்கு இடையே சூப்பர் சீரிஸ் நடத்தப்படும். இதில் ஒரு அணி 2 சுற்றுக்கு முன்னேறும். எனவே 14 அணிகளில் இருந்து முதல் சுற்று போட்டிகளின் பின்னர் 12 அணிகளாக அணிகளின் எண்ணிக்கை குறைவடையும். 2 சுற்றில் 12 அணிகளும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்படும். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடிக்கின்ற அணிகள் அதேவேளை ஒட்டுமொத்தமாக சிறந்த செயற்பாட்டை வெளிப்படுத்தும் 4 இடத்தில் உள்ள ஒரு அணி என்று மொத்தம் 7 அணிகள் சூப்பர் 7 சுற்றுக்கு முன்னேறும். சூப்பர் 7 சுற்றில் முதல் 4 இடங்களை பிடிக்கின்ற அணிகள் அரையிறுதிக்கு தகுதியை பெற்றுக் கொள்ளும். போட்டிகள் முடிவில் 2 அணிகள் இறுதி போட்டிக்கு முன்னேறும். அதேவேளை T20 உலகக்கிண போட்டிகளை பொறுத்தவரையில் 2028 ஆண்டு நடைபெற உள்ள உலகக்கிண தொடரில் மொத்தமாக 20 அணிகள் தலா 4 அணிகள் வீதம் 5 பிரிவுகளாக பிரிக்கப்படும். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கின்ற அணிகள் சூப்பர் 10 சுற்றுக்கு முன்னேறும். 10 அணிகள் தலா 5 அணிகள் வீதம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு விளையாடும். ஒவ்வொரு பிரிவிலும் முதலிடத்தை பிடிக்கின்ற 2 அணிகள் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதியை பெற்றுக் கொள்ளும். அதேவேளை 2 மற்றும் 3 இடங்களை பிடிக்கின்ற அணிகள் எலிமினேட்டர் சுற்றில் மோதும். வெற்றி பெறும் 2 அணிகள் மீதமுள்ள 2 அரையிறுதி போட்டிக்கான இடங்களை பிடித்துக் கொள்ளும். உலகக்கிண கால்பந்தாட்ட தொடரில் இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற 2 அரையிறுதி போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் மோதின. இந்த போட்டியில் அர்ஜென்டினா வெற்றி பெற்று இப்போது இறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளது. போட்டியின் முதல் பாதையில் 2 அணிகளும் கோல் அடிக்க பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது சாதகமாக எந்த ஒரு அணிக்கும் அமையவில்லை. போட்டியின் 2 பாதையில் இங்கிலாந்து அணி ஒரு கோலை பெற்று 1-0 அடிப்படையில் முன்னிலை பெற்றது. அர்ஜென்டினாவால் கோல் அடிக்கும் வாய்ப்புகள் பல தவறவிடப்பட்டன. இருந்தாலும் போட்டியின் கடைசி கட்டத்தில் அர்ஜென்டினா 2 கோல்களை பெற்று 2-1 என்ற அடிப்படையில் வெற்றியை பெற்றுக் கொண்டது. இந்த வெற்றியின் மூலமாக அர்ஜென்டினா அணி உலகக்கிண இறுதிப் போட்டி முன்னேறியிருக்கின்றது. இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை எதிர்கொள்ள உள்ளது. அதேவேளை தோல்வியடைந்திருக்கின்ற இங்கிலாந்து அணி 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் அணியை சந்திக்க உள்ளது. இவைதான் காலை வேளையில் நாங்கள் கொண்டு வந்த விளையாட்டு செய்திகள். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்கள் அன்பின் சி கே மயூரன். வணக்கம் நேர்களே.
1: நூற்று 3 பசங்கள் நூற்று 4 பசங்கள் தமிழ் பேசும்.

0: டெங்கு நுளம்பு அதிகமாக பகல் வேளையிலேயே கடிக்கும். எனவே குழந்தைகளுக்கு முழு கை மற்றும் முழு கால் ஆடைகளை அணிவியுங்கள். ஜன்னல்களுக்கு வலை பொருத்துங்கள். தேவையான இடங்களில் நுளம்பு விரட்டிகளை பயன்படுத்துங்கள். சிறிய முன்னெச்சரிக்கை பெரிய பாதுகாப்பை தரும்.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய வணக்கம் தாயகம் நிகழ்ச்சிக்கு அனுசரணி தந்து கொண்டிருக்கிறார்கள் சலான் பேங்க். சலான் பேங்க் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களினுடைய எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கையான இடமாக மாற்றிக்கொள்ளலாம். ஒரு கொஞ்சம் காசு இருக்கு, அந்த காசை வந்து எப்படி நாங்க பெருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, சலான் பேங்க்ல பிக்ஸ் டிபாசிட் போடுங்க. நிலையான வைப்புகளுக்கு சரியான பேங்க் சலான் பேங்க் என்று சொல்லலாம். ஏனென்றால் 7 மாதங்களுக்கு உங்களுக்கு 10.5% வட்டியும், 5 மாதங்களுக்கு 10% வட்டியும் தராங்க சலான் பேங்க்ல. பக்கத்தில் கூடிய சலான் பேங்குக்கு போயிட்டு இது பற்றிய விவரங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. இல்லையா சொன்ன சைபர் 1-200-88-88 கால் பண்ணுங்க.
3: 2026 FIFA விறுவிறுப்பை June 12 முதல் நேரலியாக பியோ மொபைல் ஆப்பில் இலவசமாக பார்வையிடலாம். SLT மொபைல் பியோ டிவி உத்தியோகபூர்வ ஒளிபரப்பாளர்.
4: வணக்கம் தாய்க்கும் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க ஒரு வெல்டிங் ஷாப்ல ஒர்க் பண்றீங்க, இல்லைனா வெல்டிங் ஷாப்புக்கு ஓனரா இருக்கீங்கன்னு சொன்னா, உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே தரமானதாக இருக்கிறதுக்கு மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட நீங்க பயன்படுத்துங்க. சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டடங்கள், மெட்டல் பர்னிச்சர், டேங்க்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ், இது எல்லாத்துக்குமே உறுதியான ஒரு வெல்டிங் ஜாயிண்டை வழங்கக்கூடியது மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோடு.
5: உனக்கு இவ்வளவு தலைமுடி உதிருதா?
6: தலைமுடி உதிர்வது இயற்கையான விஷயம், அதோட அது அறிவியல் கோட்பாடு.
5: இயற்கையும் அறிவியலும் சேர்ந்து தலைமுடி உதிர்றத நிறுத்தினா
6: எப்படி?
5: இப்படி ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜ் ஷாம்பு, அதில் அடங்கியுள்ள பிரிங்கராஜ் மற்றும் இயற்கை புரோட்டீன் பராமரிப்பால் 96% வரை தலைமுடி உதிர்தலை கட்டுப்படுத்த முடியும்.
7: இருந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் என்றும் போலவே சிறந்த தரம் மற்றும் குறைந்த விலையில் இன்றே உங்கள் அருகில் உள்ள கீழ்சிற்கு விரையுங்கள். புதியவை குறைந்த விலையில்.
2: வீட்டுல எல்லார் வீடுகளிலையும் பொதுவாக பேசப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல, பால் மாவை எடு அப்படின்னு சொல்றது இல்ல, அந்த ஆங்கர் பட்டி எடு, அந்த ஆங்கர் டின்னி எடு அப்படின்றதுதான் எல்லாருடைய வீடுகளிலயுமே பேசப்படுகின்ற வழக்கமான மொழியா இருக்கு.
4: கடைக்கு போனாலும் கூட பால்மானு வாங்க மாட்டாங்க, ஆங்கர் ஒன்னு வாங்கிட்டு வாங்க, ஆங்கர் ஒன்னு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ஆங்கர் காலங்காலமாக எல்லாருக்குமே ரொம்பவுமே நம்பிக்கையான ஒரு பால்மா இல்லையா? இந்த காலையில ஆரம்பிக்கும் போது எழும்பதுமே ஃப்ரெஷ்ஷா டே இருக்கணுமா இருந்தா எல்லாருக்குமே நியூ ஆங்கர் டின் இப்போ பெஸ்டா இருக்கும்.
2: இப்போ ஆங்கர் பால்மா பெட்டியில வாங்குறத விட டின்ல வாங்கி வைக்கிற நேரத்துல அதுக்கு ஒரு அழகு இருக்கு. ரெண்டாவது அந்த டின்ன வந்து திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி யூஸ் பண்ணலாம்.
4: ஆமா,
2: அதனாலயே வந்து நிறைய வீடுகள்ல அந்த டின் சேர்க்கிற அம்மாமா இருக்கு. ஆங்கர் டின்ல ஒரு கண்
4: சேஃப்டி தெரியுமா? இப்ப நாம பேக்கெட்டா வாங்கணும்னா அது காத்து புகாத மாதிரி ஒரு பாட்டில போட்டு நாம அடைச்சு வைக்கணும். அது நம்ம பாட்டில் மூடி திருக்கும் போது, ஓபன் பண்ணும் போது சில நேரத்துல அது உடைஞ்சு போயிடும். இதுவே நியூ ஆங்கர் டீனை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி, பிரீமியம் டீன் பேக்கேஜிங்ல வருது இல்லையா, நியூசிலாந்துல உடைய அந்த போஷாக்கு அப்படியே பேணி பாதுகாக்கப்படுது. நம்ம வீட்டு இருக்கவங்களுக்கு எப்பவுமே நம்ம பெஸ்ட் தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்படக்கூடிய நமக்கு ஃப்ரெஷ்ஷான டேஸ்டுக்கு பெயர் போனதுதான் நியூ ஆங்கர் டீன்.
8: ஐயோ, கேட்ச் ஒன்னு அவுட் தானே, இனி என்ன மேட்ச் பார்த்தவே இல்ல.
9: டோன்ட் வரி ப்ரோ, அது நாட் அவுட்.
8: வாவ், அல்ட்ரா HD லைவ் மேட்ச் ஒன்னு எப்படி இவ்வளவு ஹை குவாலிட்டியா தெரியுது?
9: டைலக் அல்ட்ராவுக்கு மாறி உங்க டிஜிட்டல் லைஃபே அல்ட்ரா ஃபாஸ்ட் அல்ட்ரா HD ஆக அனுபவிங்க.
10: PayPal மூலம் இப்போது பேமெண்ட்ஸ் விரைவாக கிடைப்பதால எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்களை செய்ய இப்போது எனக்கு இன்னும் அதிக நேரம் இருக்கிறது.
11: புதிய கோம்பேங்க் கிக் பிளஸ் அக்கவுண்ட் உடன் நீங்கள் எப்பவும் கனவு கண்ட லைஃப் வாழ இப்போது உங்களால் முடியும்.

0: the kickstart.
1: Kickstart. ரப்பன்சல மாதிரி யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன்.
2: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர். எனவே அவளது கதையை அவளே

0: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்துக்காக ஜி வி பிரகாஷ் குமாரின் இசையில் சுபாஷ்
1: என்னன்னு
2: பார்க்கும் போது பட்டம் விடக்கூடிய நூல்கள் அந்த பயிற்சி விமானத்துல
1: இடது பக்கத்து சக்கரத்துக்குள்ள சிக்கி இருக்கு. இதுல வந்து இடது பக்கத்து என்ஜின் பகுதி, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சில பாகங்கள் வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நூல் போய் சிக்கியதன் காரணமாக உடனடியாக அவசர அவசரமாக விமானத்தை தரையிறக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து விமான நிலையங்களுக்கு பக்கத்துல பட்டம் விடாதீங்க அப்படின்றது வந்து பொதுவான ஒரு அறிவுறுத்தலாகவே இருக்கு. இருந்தாலும் நம்மளுங்க எங்க கேக்குறாங்கப்பா,
2: என்னப்பா அவ்வளோ பெரிய பிளைட், இந்த சின்ன நூலை அறுத்துட்டு போயிடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
1: இவ்வளவு பெரிய பிளைட், ஒரு பறவை அடிபட்டதால போன சனிக்கிழமை படாத பாடுபட்டு இறக்கினாங்கல்ல,
2: அது மாதிரிதான் இந்த பட்டம் கேஸும்.
1: கட்டுநாயக்கவில இருந்து ஏறி டர்க்கிக்கு போகிறதுக்கு கிளம்பிய விமானத்துல வந்து ஒரு பறவை அடிபட்டதன் காரணமாக விமானத்தை உடனடியாக தரையிறக்கவும் முடியல. ஏன்னா அதுக்குள்ள அவ்வளவு என்ஜின்ல நிறைய விமானத்துல அவ்வளவு ஆயில் இருந்தது, அதனால ஆயில் தீரும் வரையில் விமானத்தை அந்த நீர்கொழும்பு கடத்துக்கு மேலால சுத்த விட்டு அந்த எரிபொருள் நிறைவடைஞ்சதுக்கு பிறகுதான் இறக்கினாங்க.
2: அந்த மாதிரி சிக்கல் எல்லாமே இருக்கு. அதனாலதான் சொல்றோம், பிளைட்டினுடைய என்ஜின் இல்லைன்னு சொன்னால் அதோட செயல்பாட்டு தொகுதிகளுக்குள்ள பட்டத்தினுடைய நூல் இல்லைன்னா பட்டத்தினுடைய பாகங்கள் நுழைந்தால் ஒட்டுமொத்த விமானமும் விபத்துக்குள்ளாக கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயம் இருக்கு. அதனால இப்ப பட்டம் விடக்கூடிய காலப்பகுதியாக இருந்தாலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் விமான ஓடுதளங்கள் மற்றும் விமான நிலையங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பட்டம் விடுறது அதிகமாயிருக்கான். விமானங்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டிருக்கதால விமான விபத்துக்களை தடுக்கிறதுக்காக ஓடுதளங்களுக்கு பக்கத்துல பட்டம் விடுறத முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தி கொள்ளுங்க, இது தயவு செய்து செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க.
1: குறிப்பாக எந்தெந்த பகுதிகள் அப்படின்றது சொல்லலாம். கட்டுநாயக்க, ரத்மலானே, இங்குராகுட, சீனகுடா அதாவது திருகோணமலை, அனுராதபுரம், பலாலி, கத்துக்குருந்த மற்றும் கொக்கல, வவுனியா, வீரவல மற்றும் மத்தல ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையங்கள் விமான ஓடு பாதைகளுக்கு பக்கத்தில் பட்டம் விடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதயம் முரளி
2: நம்ம ஏரியாவுக்கு பாதிப்பு இல்லதானே?
1: இல்ல இல்ல. மோஹித் சௌஹான் பாடுகிறார் தமிழினி செயல்.
2: இது இதய முரளி திரைப்பட பாடல்.